சூரே காஃப் பிஞ்சல்ல சமசி பாரா ஆயத் நம்பர் 61. சூரே காஃப் பிஞ்சல்ல சமசி பாரா ஆயத் நம்பர் 61.